0: வந்தே மாத்திரம்.
1: வந்தே மாதரம் சுஜலம் சுபலம் மலயஜ சீதலம் சஸ்யஷாம்.